அன்பும் காவிரனோ கேட்கும் காவிரனோ அன்பும் நிகனோ என்னோ நகரோடு போ

காசி வடக்காசி கில்காசி மேல்காசி தன் மதுரை பட்டணம் அவள பின்னந்த காசியை வாழும் காசி மகாராஜன் காசி மகாராஜன் பெத்தடித்த கண்மணியே மதிரை வீரன் கணக்கு சபரிக்கு வருகின்றார்.